தோறு விட்டமேனே கண்ட நல்லவே, கண்ட விட்டமேனே சாவே இல்லவே. இஷ்டமில்லைந்த காடபாரது, பிரீத்தி இல்லைந்த கேளபாரது. யார மாத கேளி பிரீத்தி மாடிதே, மனசு மாத கேளி பிரீத்தி மாடிதே.

0: லவ் யூ கணே, லவ் யூ கணே, ஐ லவ் யூ, லவ் யூ கணே, ஐ லவ் யூ.
1: ஓ சரி சரி.
2: ஓய் புட்டே, நிம் காலேஜ் கம்பவுண்ட் நானே கட்டிச்சிது.
1: ஓ
0: ஐ லவ் யூ.
1: ஹூ அந்த ஹேளனல்ல நனக்கு எக்ஸாம் இதே இவತ್ತು.
0: ವಾ, ಎನ್ನೊಂದು ಕಲಿತರೆ ಶಾಲೆಯೊಂದು ತೆರೆದಂತೆ. ಓದ್ಕ ಓದ್ಕ.

0: கண்ணு ஓரிமையாகே, கட்டம் கண்ணு கூறிமையாகே, மாறி கண்ணு ஓரிமையாகே, கட்டம் கண்ணு கூறிமையாகே. அவளா கண்ணு ஆகாசாகே, இவனா கண்ணு அவளா மேலே, உருவ கண்ணு இவன மேலே.
1: ಹುಡುಗರನ್ನು ಸೇರಿಸುತ್ತಾರೆಂದು ನುಗ್ಗಿ ದಾಂಧಲೆ